0: வெற்றி மொழி
1: பிரமாதம் கவிதை கவிதை படி
0: யுவர் ஃபேவரட் தமிழ் ஹிட்ஸ்
2: பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
3: மாயா
2: ஆயர்தம் மாயா நீவா
3: மாயா
2: ஆயர்தம் மாயா நீ

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பேரு வரையா
1: இருந்தா? நீ அன்னிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கன செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்ல எனக்கு பிடிச்சது.